உமாம் நமாமி ஹைமாவதி, ஹடிதாரி பண்டித் எம் வெங்கடேஷ் ஆச்சார், ரச்சனை ஜெயச்சாமராஜேந்திர வடியர், எம் வெங்கடேஷ் ஆச்சா பிரசன்டிங், அகாம்போசிஷன் ஆஃப் ஜெயச்சாமராஜேந்திர வடியர், உமாம் நமாமி ஹைமவதி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை

0: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடுவார், பி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கணநாதனே என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் சாரங்கா ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ காமகோட்டி சாவேரி ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் சதாசிவராவ் சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடினார், வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: யு ஹாவ் ஜஸ்ட் என்ஜாய்ட் தியாகராஜ கிருதி சொகசு சூட தரமா என்ற கன்னட கவுள செட்டு ரூபக் தாள்.
1: மீர் இந்தவரைக்கும் சொகசு சூட தரமா கன்னட கோளராக ரூபக தாளம் தியாகராஜ சுவாமி வாரி கீர்த்தனம் விண்ணாரு.
0: நவு லிசன் டு ஏ நாராயண தீட்சிதார் கிருதி நாராயணாய நமோ மாதவாய என்றாக் மத்தியமராளி செட்டு கண்டச்சாப்பு தாள்.
1: இப்படு நாராயணாய நமோ மாதவாய மத்தியமவராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம் நாராயண தீட்சிதார் கிருதி விண்டாரு.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruhanayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruhanayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு எந்நேரமும் இந்திய இசை
2: நிகழ்ச்சிகள். போது வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
3: வி எல் குமார் அவர்கள் வயலின், பாபநாசுமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: Vocal Concert by V. Muthukumar, V. L. Kumar on Violin, Papanasam R. Kumar on Mridangam, and Pudukottai N. Ramachandran on Gadam. First, you can listen to Kat 2 Jaisinavu in Ragam Atana, Thalam Adi, composed by Sri Tyagarajar.

0: அடுத்து மகா வைத்தியநாத சிவன் இயற்றிய ஸ்ரீ சங்கர குருவரம் நாகஸ்வராவளி ராகம் ரூபகத்தாளம்.
1: ஸ்ரீ சங்கர குருவரம் இன் ராகம் நாகஸ்வராவளி செட்டு ரூபகம் தாளம் கம்போஸ்ட் பை மகா வைத்தியநாத சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு எந்நேரமும் இந்திய இசை.
1: வி முத்துக்குமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். விஎல்குமார் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் அடுத்து நின்னே நம்மித்தின் ஐய என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ராகம் சிம்மேந்திர மத்தியமும் மிஸ்டர் ஜாப்பு தாளம்.
2: On ராகம் 24/7 DTH Anytime Indian Music, you are listening to a
3: வோக்கல் கான்சர்ட் பை வி முத்துக்குமார். வி எல் குமார் ஆன் வயலின், பாபநாசம் ஆர் குமார் ஆன் மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் ஆன் கடம். நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு மைசூர் வாசுதேவாச்சார் கம்போசிஷன் நின்னே நம்மித்தின் ஐயா இன் ராகம் சிம்மேந்திர மத்தியமம் செட் டு மிஸ்ர சாப்பு தாளம்.

0: சந்ததம் வந்த என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ராகம் ஹிந்தோளம் சந்ததாளம்.
1: கன்க்ளூடிங் த வோக்கல் கான்சர்ட் முத்துக்குமார் சிங்ஸ் அருணகிரிநாதர் திருப்புகழ் இன் சந்ததாளம் இன் ராகம் ஹிந்தோளம்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வி முத்துக்குமார்
0: அவர்களின் பாட்டு,
1: வி எல் குமார் அவர்கள் வயலின், பாபநாசுமார் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.
2: இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
3: On Ragam 24/7 DTH, anytime Indian music, we brought you
4: Vocal Concert by V. Muthukumar, V. L. Kumar on violin, Papanasam R. Kumar on mridangam, and Pudukottai N. Ramachandran on gadam.
3: This program was a contribution by AIR Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. Nigashiyil Mudalil, Tattva Mariya Tarama, Papanasam Sivan Padal, Reethi Gaula Ragam, Adi Thalam. The concert begins with Tattva Mariya Tarama, composed by Papanasam Sivan, in Rag Reethi Gaula, set to Adi Thal.

இனி பரிதாபமு தியாகராஜர் கீர்த்தனை, மனோகரி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பரிதாபமு, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் மனோகரி, செட் டு ரூபகதாள்.

இனி அபிமான பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் பேகட ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு அபிமான கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் பேகட செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் அண்ட் தஞ்சாவூர் ஸ்ரீ ஆர் ராமமூர்த்தி ஆன் த மிருதங்கம். இனி பரம பாவன ராமா, ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம், பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு பரம பாவன ராமா, ரிட்டன் பை ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், கம்போஸ்ட் அண்ட் ராக் பூர்வி கல்யாணி, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ டி எஸ் உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.